களி கண்டா மைகின்ஜுளில் பட்டப்பட்ட என்னும் பட்டக்கம் பட்டான கண்டா என்ன யோலானார் எம் சிலம் புலன்ய போலுள்ள வால்யம் தொண்டேல் அண்ணே வீரியம் களி பந்தான லோக்க

0: லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட். பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.
1: ஐ ஐ நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெட்டிச்சு சீரிப்பாயணம்ல.

0: Stay connected with Home 92.2 FM. Home is a feeling. It's a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்காம
2: மழையிலும் வெயிலும் கூட